களம் வரிக வந்தேன். வடக்கினேந்திக்கு தன்மேலாரல்லோ அதிதேவதையாய் வசிச்சிருப்பு. வடக்கு ஸ்ரீ பத்ரகாளியும் காராகணங்களல்லோ அதிதேவதையாயும் வசிச்சிருப்பு. அவர்க்கந்தொரு செயலையாய்.